0: எவ்வளவு சமரா
1: சிபாத் தகிர மே அனசேபிஸ் வோதபோன் யான் ஸ்பாக்கின் அம்தாத நகுயரோம்
0: ககுபேன கொயரோம் ககுபேன கோரி மே மெச்சன நோமினோன ககுபேன கொனியே மோமீன்னனம் கேத்தவாரே மோமீன்னனம் கேனியே கேத்தவாரே எம் சீக்ரெட்
2: மேனம் தரபோன் கே ப்ரோட்பேன் தாதா
0: லோரிஸ்டா தோவன தோவன தி போக் ஆன் தி நேம் மோமா தாத கிச்சன் ப்ரோட்பேன் தாத கிச்சன் நிகன கொன்னம் பண்டகிரா
1: இமேதோன் ரெய்தகி ஆ நீரிசுவா